வாக்ஸ்யம் பஞ்சவிதம் பயோதி கிருதம் ரம்ப ஃபலம் பானசம் சாகன் யுக்தம் ஜலருச்சிகரம் சுஸ்லிந்த கந்தாசல்யோ தந்தம் தம்புல மனசா மயா விரசிதம் பூஜா ஃபலம் சுயிகுரு.